கோடி சங்கையும் கிருஷ்ண முனி சகித நிருபனுத்சவதொழு மெரவ நிஜ நக.

கதைகள் ஒட்டிலல்லாக தப்பதொழகண ரன்ன விளகல்லதே இவு தொடதிர்ப்ப

ஜம் தரிசிட தக தக ஜம் தரி தரிக்கும் தகதீனு தகிதாரித குபுஜம் தரி தக ஜம் ஜம் தரிசிட தக தக ஜம் தரி தரிக்கும் தரி தகதீனு தகிதா பபசிதலிதலிதலிதம் தாகிதம் தரி தக தக தக தக தக